0: அக்ஷராசே
1: புரிந்து கொள்கிறாரே
0: புரிந்து
1: லாத்தன் தாசே
0: புரிந்து